0: ꯑꯗꯣꯝꯅ ꯊꯧꯔꯝ ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯑꯁꯤ ꯑꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯁꯉꯥꯏ ꯆꯦꯅꯦꯜꯗꯒꯤꯅꯤ ꯆꯦꯅꯦꯜ ꯑꯁꯤꯗ ꯍꯧꯖꯤꯛ ꯂꯥꯟꯊꯣꯛꯆꯔꯤ ꯒꯨꯗ ꯑꯐꯇꯔꯅꯨꯟ ꯂꯦꯗꯤꯁ ꯂꯥꯏꯚ ꯐꯣꯟ ꯏꯟ ꯄ꯭ꯔꯣꯒ꯭ꯔꯥꯝ ꯊꯧꯔꯝ ꯑꯁꯤꯒꯤꯗꯃꯛ ꯊꯝꯖꯔꯤꯕ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯣꯕꯥꯏꯜ ꯅꯝꯕꯔ ꯑꯃꯨꯛꯇꯪ ꯅꯤꯡꯁꯤꯡꯖꯒꯦ 8798802 93 ꯃꯣꯕꯥꯏꯜ ꯅꯝꯕꯔ ꯑꯃꯨꯛ ꯍꯟꯅ ꯅꯤꯡꯁꯤꯡꯖꯔꯤ 8798802 93 ꯊꯝꯖꯔꯤꯕ ꯅꯝꯕꯔ ꯑꯁꯤꯗ ꯀꯣꯜ ꯇꯧꯕꯤꯔꯛꯇꯨꯅ ꯊꯧꯔꯝ ꯑꯁꯤꯕꯨ ꯃꯄꯨꯡ ꯐꯥꯍꯟꯕꯤꯅꯕꯒꯤꯗꯃꯛ ꯂꯝꯗꯝꯁꯤꯒꯤ ꯅꯨꯄꯤ ꯑꯣꯏꯕꯤꯁꯤꯡꯗ ꯍꯥꯏꯖꯔꯤ ஹலோ ஹலோ
1: ஹலோ மேம்
0: குட் ஆஃப்டர்நூன்
1: குட் ஆஃப்டர்நூன் மேம்
0: மிங் லைஃபம் ஹை பியூ
1: ஐ தோங்ஜுதே அம்ப்ரா நே மேம்
0: தோங்ஜுதே கி அம்ப்ரா
1: ஹாய் மேம்
0: அம்ப்ரா நுங்காய் பி ப்ரோ ஹுஜி கான் சிபு கமை கமை லே ஜெரிகி ஹாய் ஹாய் சாக் தி சாபி ரே கோ
1: ஆ தாஜரே நே
0: நசி தி கரி மதே லோய் நோன விரப
1: ஆ பங்கு கோ தாங் நி வே இரோ லே மேம் அது வங்க ஆதாவ் வங்க தாவே
0: ஹாய் ꯑꯗꯣ ꯑꯝbra ꯍꯧꯖꯤꯛꯁꯦ ꯀꯔꯤ ꯀꯔꯤ ꯍꯣꯠꯅꯕꯤꯔꯤ ꯑꯝbra ꯒꯤ ꯑꯣꯏꯅꯗꯤ
1: ꯁꯤꯟꯐꯝꯁꯦ ꯀꯔꯤ ꯃꯦꯝ ꯑꯗꯨꯒ ꯂꯕꯨꯛꯀꯤ ꯏꯁꯤꯡ ꯋꯥꯠꯄꯒꯤ ꯅꯥꯟ ꯃꯦꯝ ꯀꯩꯅꯣꯗ ꯃꯦꯔꯤꯗꯥ ꯑꯣꯏꯅꯥꯝꯗ ꯑꯩ ꯊꯥꯡꯒꯠꯆꯈꯤꯕꯅꯦ ꯃꯦꯝ
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯂꯕꯨꯛꯁꯦ ꯀꯔꯝ ꯃꯥꯏꯀꯩꯒꯤ ꯑꯣꯏꯕꯤꯒꯗꯧꯔꯤꯕꯅꯣ
1: ꯀꯣꯏ ꯀꯣꯏꯔꯥꯎꯗ ꯑꯣꯏꯕꯩ ꯃꯦꯝ
0: ꯑꯗꯣ ꯀꯣꯏꯔꯥꯎꯒꯤ ꯁꯥꯏꯠꯁꯤꯗꯤ ꯇꯨꯔꯦꯜ ꯃꯌꯥ ꯅꯛꯄ ꯑꯣꯏꯕ꯭ꯔ ꯑꯣꯏꯗꯕ꯭ꯔ
1: ꯅꯛꯑꯦ ꯇꯨꯔꯦꯜ ꯄꯥꯟꯅꯦ ꯃꯦꯝ
0: ꯏꯝꯐꯥꯜ ꯏꯔꯤꯜ ꯑꯣꯏꯗꯣꯔꯤꯕ꯭ꯔ ꯏꯝꯐꯥꯜ ꯑꯣꯏꯗꯣꯔꯤꯕ꯭ꯔ ꯁꯣꯝꯒꯤ ꯇꯨꯔꯦꯜ
1: ꯑꯗꯣ
0: ꯏꯔꯤꯜ ꯇꯨꯔꯦꯜ ꯑꯣꯏꯗꯣꯔꯤꯕ꯭ꯔꯥ ꯏꯝꯐꯥꯜ ꯇꯨꯔꯦꯜ ꯑꯣꯏꯗꯣꯔꯤꯕ꯭ꯔꯣ ꯁꯣꯝꯒꯤ
1: ꯏꯝꯐꯥꯜ ꯇꯨꯔꯦꯜꯅꯦ
0: ꯏꯁꯤꯡꯁꯦ ꯇꯠꯂꯤꯕ꯭ꯔꯥ ꯅꯠꯇ꯭ꯔꯒꯅ ꯑꯩꯈꯣꯏꯅ ꯆꯤꯡꯕ ꯈꯣꯠꯄꯗ ꯈꯨꯗꯣꯡꯆꯥꯗꯕ ꯂꯩꯕꯒꯤ ꯀꯦꯅꯦꯜ ꯅꯥꯇꯩ ꯆꯥꯗꯕꯒꯤ ꯂꯕꯨꯛꯁꯤꯗ ꯏꯁꯤꯡ ꯐꯪꯗ꯭ꯔꯤꯕ꯭ꯔꯥ ꯅꯠꯇ꯭ꯔꯒ
1: ꯂꯩꯗꯤ ꯂꯩꯌꯦ ꯃꯦꯝ ꯇꯠꯄꯗꯤ ꯑꯣꯏꯗꯦꯕ ꯑꯗꯨꯒ ꯁꯨꯝ ꯅꯣꯡꯗ ꯈꯤꯇꯪ ꯉꯥꯏꯖꯕ ꯑꯗꯨ ꯃꯇꯝꯗꯤ ꯀꯥꯏꯔꯒꯕꯨꯗꯤ ꯑꯩꯈꯣꯏ ꯃꯌꯥꯝ ꯆꯪꯂꯒ ꯑꯗꯨꯝ ꯆꯤꯡꯗꯅ ꯈꯣꯠꯇꯅꯕꯨꯗꯤ ꯑꯗꯨꯝ ꯇꯧꯖꯩꯌꯦꯕ ꯃꯦꯝ
0: ꯑꯗꯣ ꯑꯩꯈꯣꯏꯅ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯍꯥꯏꯕꯤꯌꯨ ꯃꯈꯥ ꯇꯥꯕꯤꯌꯨ
1: ꯑꯩꯒꯤ ꯂꯧꯐꯝꯁꯦ ꯈꯔ ꯇꯣꯡꯕ ꯃꯦꯝ ꯑꯗꯨꯒꯤ ꯑꯗꯨꯝ ꯈꯔ ꯍꯨꯟꯈ꯭ꯔꯦꯕ ꯑꯩꯁꯤꯅ ꯀꯥꯇꯤꯡ ꯈꯔ ꯑꯣꯏꯕ ꯑꯗꯨꯒ ꯈꯤꯇꯪ ꯇꯣꯡꯕ ꯑꯗꯨꯒꯤ ꯁꯨꯝ ꯑꯩꯅ ꯅꯣꯡꯗꯣ ꯇꯥꯔꯁꯦꯅ ꯅꯍꯥꯟ ꯃꯦꯝ ꯃꯦꯔꯤꯅꯥ ꯑꯣꯏꯅꯥꯝꯗ ꯊꯥꯡꯒꯠꯆꯕꯅꯦ ꯑꯗꯣ ꯈꯤꯇꯪꯗꯤ ꯉꯔꯥꯡꯗꯤ ꯇꯥꯔꯦ ꯃꯦꯝ
0: ꯍꯣꯏ ꯅꯣꯡꯁꯦ ꯌꯥꯎꯗ꯭ꯔꯒꯁꯨ ꯑꯩꯈꯣꯏꯒꯤꯗꯤ ꯑꯌꯥꯝꯕꯅ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯃꯅꯤꯄꯨꯔꯣꯝꯒꯤꯗꯤ ꯍꯥꯏꯕ ꯇꯥꯔꯦ ꯅꯣꯡꯗ ꯂꯣꯏꯅꯃꯛ ꯗꯤꯄꯦꯟ ꯇꯧꯕꯅꯤꯅ ꯅꯣꯡꯁꯦ ꯅꯥꯇꯩ ꯆꯥꯅ ꯍꯦꯛꯁꯨ ꯍꯧꯗꯕ ꯃꯇꯝꯗ ꯏꯁꯤꯡꯁꯦ ꯍꯦꯛꯇ ꯂꯩꯇꯦ ꯍꯥꯏꯖꯔꯤꯕ ꯑꯗꯨ ꯏꯊꯩ ꯂꯧꯈꯣꯡꯗꯤ ꯅꯥꯇꯩ ꯆꯥꯅ ꯑꯗꯨꯃꯛ ꯂꯩꯕꯤꯕ꯭ꯔꯥ ꯁꯣꯝꯒꯤ ꯂꯧꯀꯣꯟ ꯑꯗꯨꯒꯤ ꯁꯥꯏꯠꯁꯦ ꯆꯤꯡꯕꯁꯤꯗꯤ ꯃꯌꯥꯝ ꯃꯥꯟꯅꯔꯒ ꯄꯩꯁꯥ ꯈꯥꯏꯒꯠꯅꯔꯒ ꯆꯤꯡꯕ꯭ꯔꯥ ꯀꯔꯝꯕ ꯃꯑꯣꯡꯗ ꯆꯤꯡꯕꯤ ꯑꯇꯩ ꯑꯇꯩ ꯐꯤ ꯁꯥꯕꯤꯔꯤ ꯍꯥꯏꯔꯤꯁꯦ ꯀꯔꯤ ꯀꯔꯤ ꯐꯤꯅꯣ ꯁꯥꯕꯤꯔꯤꯁꯤꯕꯣ
1: ꯈꯨꯗꯩ ꯁꯥꯏꯌꯦ ꯃꯦꯝ ꯑꯩꯗꯤ ꯆꯩꯔꯥꯎ ꯃꯌꯥꯗ ꯈꯨꯗꯩ ꯑꯗꯣ ꯑꯩꯗꯤ ꯑꯗꯨꯝ ꯈꯨꯗꯥꯞꯇ ꯈꯣꯡꯖꯣꯝꯒꯤ ꯑꯣꯏꯔꯒꯗꯤ ꯈꯨꯗꯩꯅ ꯑꯌꯥꯝꯕ ꯁꯥꯏꯌꯦ ꯈꯨꯗꯩ ꯍꯥꯟꯅ ꯁꯥꯕꯗꯤ ꯅꯠꯇꯦꯀꯣ ꯃꯦꯝ ꯑꯗꯨꯁꯨ ꯑꯌꯥꯝꯕ ꯈꯨꯗꯩ ꯁꯥꯏꯌꯦ
0: ꯑꯗꯣ ꯐꯧ ꯊꯥꯕ ꯃꯇꯝꯗꯗꯤ ꯀꯔꯝꯕ ꯃꯈꯜꯒꯤ ꯐꯧꯁꯦ ꯊꯥꯕꯤꯒꯦ
1: ꯁꯦꯝ ꯁꯥꯄꯤꯟꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯊꯥꯖꯩꯕ ꯑꯗꯣ ꯍꯟꯗꯛꯇꯤ ꯃꯣꯏꯔꯥꯡ ꯈꯣꯡꯈꯣꯡ ꯃꯦꯟꯗꯦꯁꯦ ꯑꯣꯏꯅ ꯊꯥꯒꯦꯅ ꯈꯟꯖꯔꯤꯕ
0: ꯍꯣꯏ ꯃꯍꯧꯁꯥꯗꯤ ꯑꯩꯈꯣꯏꯅ ꯀꯥꯡ ꯃꯇꯝ ꯅꯛꯁꯤꯜꯂꯛꯄꯁꯦ ꯂꯧꯁꯦ ꯄꯦꯡꯕ ꯅꯠꯇ꯭ꯔꯒ ꯑꯩꯈꯣꯏ ꯍꯨꯜꯂꯒ ꯁꯪꯇ꯭ꯔꯤꯛ ꯁꯪꯅ ꯎꯕꯁꯦ ꯑꯗꯨꯃꯛ ꯎꯕꯁꯦ ꯐꯪꯖꯩꯕ ꯑꯗꯨꯕꯨ ꯍꯧꯖꯤꯛꯀꯥꯟꯗꯤ ꯅꯣꯡꯁꯤꯡꯁꯦ ꯃꯔꯥꯡ ꯀꯥꯏꯅ ꯇꯥꯗꯕꯅ ꯍꯥꯏꯒꯗ꯭ꯔ ꯂꯧꯁꯤꯡꯁꯦ ꯀꯥꯡ ꯮ꯇꯝ ꯌꯧꯔꯕꯕꯗ ꯏꯍꯨꯟ ꯍꯨꯟꯅꯗꯕ ꯏꯔꯤꯡ ꯂꯤꯡꯅꯗꯕꯁꯦ ꯍꯧꯈꯤꯕ ꯆꯍꯤ ꯈꯔꯁꯤꯗ ꯑꯗꯨꯃꯛꯇꯤ ꯎꯕꯗꯤ ꯐꯪꯉꯦ ꯑꯗꯣ ꯍꯥꯟꯅ ꯊꯥꯅꯔꯝꯕ ꯐꯧꯁꯤꯡꯁꯦ ꯑꯩꯈꯣꯏꯒꯤ ꯀꯨꯝꯁꯦ ꯀꯥꯏꯔꯛꯄ ꯍꯥꯏ ꯇꯥꯔꯦꯅꯦꯀꯣ ꯁꯤꯒꯤ ꯃꯇꯨꯡꯏꯟꯅ ꯆꯥꯅꯔꯛꯇꯕ ꯈꯣꯠꯇꯕ ꯇꯧꯕꯁꯤꯅ ꯑꯅꯧ ꯑꯅꯧꯕ ꯃꯈꯜꯒꯤ ꯐꯧꯁꯤꯡꯒꯗꯤ ꯌꯦꯡꯕꯤꯕ꯭ꯔꯥ
1: ꯃꯦꯝ ꯑꯩꯈꯣꯏ ꯁꯤꯒꯤ ꯁꯦꯝ ꯊꯥꯕꯤꯁꯦ ꯁꯤꯁꯤꯗꯤ ꯑꯗꯨꯝ ꯑꯩꯈꯣꯏ ꯀꯔꯤ ꯍꯥꯏ ꯇꯥꯔꯦ ꯆꯦꯡꯒꯁꯨ ꯑꯗꯨꯝ ꯁꯦ ꯑꯗꯨꯝ ꯍꯨꯜꯂꯦ ꯑꯩꯈꯣꯏ ꯀꯩꯅꯣꯅ ꯑꯩꯈꯣꯏ ꯄꯥꯡꯂꯩꯅ ꯍꯥꯏ ꯇꯥꯔꯦꯀꯣ ꯍꯥꯏꯗꯤ ꯂꯕꯨꯛꯀꯤ ꯀꯩꯅꯣꯁꯦ ꯀꯌꯥ ꯈꯪꯗꯦ ꯃꯣꯏꯒꯤ ꯃꯇꯨꯡ ꯏꯟꯕ ꯃꯣꯏꯅ ꯐꯧ ꯑꯣꯝꯃꯣ ꯑꯗꯨꯗꯤ ꯁꯨꯃꯥꯏꯅ ꯇꯧꯔꯣ ꯍꯥꯏꯔꯒ ꯇꯧꯖꯕ ꯈꯛꯇꯅꯦꯕꯅꯦ ꯑꯗ ꯃꯣꯏ ꯍꯟꯗꯛꯇꯤ ꯃꯣꯏꯔꯥꯡ ꯕꯧ ꯈꯣꯡꯅꯦꯟꯗꯨꯁꯦ ꯁꯦ ꯑꯣꯏꯅ ꯊꯥꯔꯁꯤ ꯃꯣꯏ ꯃꯣꯏ ꯑꯩꯈꯣꯏ ꯏꯁꯤꯡ ꯑꯍꯨꯝ ꯊꯥꯏꯕꯅꯦ ꯑꯍꯨꯝ ꯃꯥꯟꯅꯔꯒ ꯃꯥꯟꯅꯔꯒ ꯑꯗꯨꯝ ꯊꯥꯕ
0: ꯍꯣꯏ
1: ꯑꯗꯣ ꯁꯦꯝ ꯊꯥꯕꯤꯗꯨꯗꯤ ꯑꯗꯨꯝ ꯇꯤꯟꯁꯨ ꯀꯌꯥ ꯇꯥꯒꯟꯗꯦ ꯑꯗꯒꯤ ꯑꯗꯨꯝ ꯊꯥꯕꯗꯁꯨ ꯅꯨꯡꯉꯥꯏꯕ ꯍꯥꯏ ꯇꯥꯔꯦ
0: ꯑꯩꯈꯣꯏ ꯃꯌꯥꯝꯅ ꯁꯨꯝ ꯍꯥꯏꯅꯕꯗ ꯍꯧꯖꯤꯛꯀꯥꯟ ꯂꯧ ꯎꯕꯁꯤꯗꯤ ꯄꯩꯁꯥ ꯌꯥꯝꯅ ꯆꯪꯉꯤ ꯍꯥꯏꯕꯗꯤ ꯊꯣꯛꯂꯛꯏꯕ ꯄꯣꯠꯊꯣꯛꯁꯤꯒ ꯆꯪꯈ꯭ꯔꯤꯕ ꯄꯩꯁꯥꯁꯤꯒꯕꯨ ꯑꯗꯨꯝ ꯏꯍꯦꯛ ꯈꯦꯠꯅꯗꯦꯒ ꯍꯥꯏꯅꯕꯁꯦ
1: ꯑꯗꯨꯝ
0: ꯇꯥꯖꯩꯕ
1: ꯏꯁꯥꯒꯤ ꯂꯣꯏꯅ ꯋꯥꯈ꯭ꯔꯒꯁꯨ ꯄꯩꯁꯥꯗꯣ ꯆꯪꯂꯒꯁꯨ ꯀꯥꯏꯔꯛꯄꯗꯗꯤ ꯃꯦꯝ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯕ
0: ada pau je thab khak na tan khoi gi nongju kat lak pa matam khoi nga ga yam phana pa matam se som ba da dinga phab ga chat pi dro
1: de ma khoi dinga phab ha hi pi ne
0: o nga phab hai te ba ama yam dilabuk ta yam ba na khoi kenel gum ba da in ma cha ma sa ga tor ga nong yam kan na chura ko matam se mak chat nei da na
1: ta nei ya thab ja yam phana nei ma okay okay du ko hai te
0: yam den ngai jai amra gang hak tang wali chana jabase di di mayam puna mak dami na ba bi sem ka khudol tam jage tangi ko
1: mai mi na ba nom ta
0: hai bi hai
1: hai ta hai apa gi tham de gi chelen de aji adum ka no lai de chi ge aina azom tham ta ta ni len ta ni na na tro men de
0: hoi hai bi ma khata bi
1: a na ha mu ko hai ni ai daram ma ji ni de ina gi da ma ni chelen do
0: ta ta
1: ni da me
0: hoi hoi mayam gi problem sing ta na ba mayam gi apam ba sing thungana ba gi damak ta su le jari bani khoi gi akashvani imphal se adu ko loina na yara ga di mani mala da chithi amtang thabirak lagadi hena nungai jaga ni hena khanje
1: hoi ne
0: how to say ano ano ba drama gum su sum number su sum puthok sa bani na ne
1: masi
0: su hek tha da ba ya jada ba adu na mani mala na kari habira ke habado adagi khoi gi mathak thung ba sing na kari habira ke habado madu chithi du ma thabira ga paukhum pira ga da khangmi ne re sai ba phamje thamje gi ಇಂಗಾನೋಂಗ್ಲಕ್ತ ಫಿಲ್ಮ್ ಅಸಿದಗಿ ರೋಸಿಬಿನಾ ಅಮದಿ ಸದಾನಂದಗೆ ಪುನ್ಬ ಖೊಂಜಲ್ದ ರೋಮಿ ಮೈತೈನ ಸೈರೆಂಗ್ಬ ತೋಂಬ ಥಾಂಗ್ಜಮ್ನ ಸೈರಾಂಗ್ಬ ಇಸೈ ಸಿಕುದೋಲ್ ಚಂಚರಿ ಪುನ ತಾಮಿನಸಿ